0: அழகின் கதிராய் அணையும்போ
1: சிறகளிலேதோ புதிய விகாரம் அழியுகையானம் விஷாலம்.